0: Listen without break. With Ahalya FM 90.4. Kete kete kootu kooda.
1: கண்ணிலேயே சொன்னாடி வார்த்தையில் இல்ல
2: கண்ணிலேயேவா அது எப்படி

0: உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் தங்கலட்சுமி சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சின்ஸ் 1962.
1: இனி ஒரு நிமிஷம் பாட்டுகள் கொண்ட தன்னி மாவட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அகல்யா FM 90.4.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഓക്കെ, ഇമാജിൻ പண்ணுங்க, ഒരു വീഡിയോ കോൾ, ഓപ്പോസിറ്റ്ല പോലീസ് യൂണിഫോം, உங்க ஆதார்ல இல்லீகல் அக்கவுண்ட் ஓபன் ஆயிருக்கு, மணி லாண்டரிங் கேஸ், உங்க போன் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது, டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வெரிஃபிகேஷனுக்கு உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற மணி டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லும். ஃபியர்ல நாம திங்க் பண்ண முடியாம போயிடலாம், பட் ரிமெம்பர், டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லி போன் இல்ல வீடியோ கால் மூலமா ஒபிஷியல் போலீஸ் ப்ரொசீஜர்ல உங்க வீட்டில் உட்கார வச்சுட்டு மணி டிரான்ஸ்பர் பண்ண சொல்றது ஸ்கேம். அது வந்து பெரிய ரெட் பிளாக். கவர்மெண்ட் சைபர் கிரைம் அட்வைசரியும் சஸ்பீஷியஸ் காலர்ஸை இண்டிபெண்டன்ட்லி வெரிஃபை பண்ண சொல்லுது. இம்மீடியட் சைபர் ஃப்ராட்னா 1930 ஆர் ஒஃபிஷியல் போர்ட்டலில் ரிப்போர்ட் பண்ண சொல்லுது. ஸோ சம்மன் கால்ஸ் அண்ட் சேஸ் டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்க, டோன்ட் டெல் யுவர் ஃபேமிலி, டிரான்ஸ்ஃபர் மணி இம்மீடியட்லி அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணுங்க, கால் கட் பண்ணுங்க, நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் இண்டிபெண்டன்ட்லி கான்டாக்ட் பண்ணுங்க, ஃபேமிலி மெம்பர் கிட்ட மட்டும் சொல்லுங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அதனால தான் கவனமாக சொல்கிறேன், டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது, இம்மீடியட்டாக கால் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். திஸ் இஸ் அஹல்ய எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. இது நம்ம நேரம், ஸ்டே டியூன்ட்.

ரேண்டம் வாட்ஸ்அப் நம்பரில் மட்டும் டிபெண்ட் பண்ணாதீங்க. அண்ட் ஈஸி ஒர்க், ஹியூஜ் சேலரின்னு இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது நம்ம நாட்டில். ஸோ இதை திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால ஓகே, இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். இது அகலி FM 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித்

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഇത് വന്ന് ரொம்ப ഇമ്പോർട്ടന്റ് ടോപ്പിക്, ഒ ടി പി, യു പി ഐ പിൻ, എ ടി എം പിൻ, പാസ്വേഡ്, ഇതെല്ലാം നമ്മളുടെ പ്രൈവറ്റ് വിഷയങ്ങൾ. ഇത് അഹല്യ എഫ് എം 90.4 ആൻഡ് ദിസ് ഇസ് ആർ ജി ഹീര വിത്ത് യു. ബാങ്ക് എംപ്ലോയിയാ ഇരുന്നാലും, പോലീസാ ഇരുന്നാലും, കൊറിയർ പേഴ്സണാ ഇരുന്നാലും, റാൻഡം കസ്റ്റമർ കെയർ പേഴ്സണാ ഇരുന്നാലും ഒ ടി പി, യു പി ഐ പിൻ ഷെയർ പണക്കൂടാത്. അനദർ കോമൺ ട്രിക്ക് என்னன்னா, ரீஃபண்ட் ரிசீவ் பண்ண QR ஸ்கேன் பண்ணுங்க, மணி ரிசீவ் பண்ண UPI PIN என்டர் பண்ணுங்க. இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. UPI PIN is generally for authorizing a payment, not for receiving money. மணி ரிசீவ் பண்றதுக்கு இந்த மாதிரி PIN எல்லாம் தேவையே இல்ல. Someone says 2000 ரிசீவ் பண்ண UPI PIN போடுங்க, UPI PIN போடுங்க. அப்ப அந்த மொமெண்ட்ல நீங்க ஸ்டாப் பண்ணோம், திங்க் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்க, அண்ட் அன்னோன் QR கோடை ஸ்கேன் பண்ணாம இருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ நடக்குது தெரியுமா? இதுக்கெல்லாம் கணக்கே கிடையாது, அவ்வளோ ஸ்கேம்ஸ் டெய்லி நடக்குது. 500,000 மாதிரி சின்ன அமௌண்ட்டுங்கிறதுனால எல்லாரும் அப்படியே சும்மா விட்டுறாங்க. ஸோ இப்படி நிறைய பேர் வந்து 500,000 அப்படின்னு ஸ்கேமில் பட்டு எவ்வளோ மணி அவங்க ஏர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. 500 இருந்தாலும் அது 500 தானே, அது நாம் உழைச்சி சம்பாதிச்சது தானே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எஸ்பெஷலி வீட்டில் இருக்கிற வயசானவங்க இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க. ஓகே, இது அகலி FM 90.4, இது RG ஹீரா வித் யூ. இது நம்ம நேரம். ஸ்டே டியூன் அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் த நெக்ஸ்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. സം ടൈം സ്കാം ആയിടുച്ചെന്ന് റിയലൈസ് ആകുമ്പോത് ഛേ, നാ എപ്പടി ഇപ്പടി പണ്ണിട്ടേ, വീട്ടില് சொன்னா என்ன சொல்லுவாங்க, போலீஸ் கிட்ட போனா ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு ஷேம்ல சைலண்டா இருப்பாங்க. தயவு செஞ்சு அப்படி வெயிட் பண்ணாதீங்க. இது அகல்யா எஃப்எம் 90.4 and this is RG Hira with you. மணி டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தா இம்மிடியட்லி 1930 சைபர் ஃபைனான்சியல் ஃப்ராட் ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணுங்க. 1930 1930. The official National Cyber Crime Reporting Portal says 1930 and the number is available 24/7 for immediate reporting of cyber financial fraud. So report பண்றது ரொம்ப ரொம்ப important. And cybercrime.gov.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. பேங்க் நேம், டிரான்சாக்ஷன் ஐடி, டேட் அண்ட் டைம், யூபிஐ ஐடி, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஸ்க்ரீன்ஷாட், ஸ்கேமரோட ஃபோன் நம்பர், சாட் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி எனிதிங் டிலீட் பண்ணாமல் ப்ரிசர்வ் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களால் நிம்மதியாக அந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஏர்லி ரிப்போர்ட்டிங் கேன் ஹெல்ப் அத்தாரிட்டிஸ். ஏன்னா நீங்கள் வேகமாக ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அந்த ஃப்ராட்ஸை சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷேமில் அப்படியே வெயிட் பண்ணி அப்படியே அந்த ஷேமில் உட்காந்து யாராவது என்ன, ஸோ இவ்வளோ பைசா நான் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டேனே வெளியே சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னெல்லாம் அப்படியே யோசித்து மண்டையை குழப்பிக்காதீங்க. ஷேமை விட ஸ்பீடு தான் இம்பார்ட்டன்ட். ஸ்பீடாக நம்ம ரிப்போர்ட் பண்ணோம். 1930 1930. ஓகே, இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഇപ്പോ ഒരു സിമ്പിൾ 3-step ഫോർമുല റിമെമ്പർ பண்ணுங்க. സ്റ്റോപ്പ്. അർജന്റാ പ്രഷർ കൊടുത്ത ഉടനെ ആക്ഷൻ എടുക്കാതീങ്ക. തിങ്ക് பண்ணுங்க. Why are they asking this? அவங்க எதுக்கு கேக்குறாங்க? எதுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்? எனக்கு என் ஃபேமிலி கிட்ட ஏன் சொல்ல கூடாது? ஏன் இதுக்கு இவங்க இவ்வளவு அர்ஜென்சி கொடுக்கறாங்க? இந்த மாதிரி யோசிச்சு வெரிஃபை பண்ணுங்க. ஒஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கிற நம்பர் யூஸ் பண்ணுங்க. பேங்க் ஆப், கஸ்டமர் கேர் ஒஃபிஷியல் சேனலை வெரிஃபை பண்ணுங்க. போலீஸ் கிளைம்னா நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் மூலமா வெரிஃபை பண்ணுங்க. அண்ட் மணி ஆல்ரெடி போயிடுச்சுன்னா 1930 ஆன்லைன் கம்ப்ளைண்ட்னா cybercrime.gov.in. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல 112 official cyber crime portal also list 112 as the national police emergency number. So one more thing, scammer ku information kudukama irupadu mattum safety la, scammer create pandra urgency ku respond pannama irupadu da real safety. So adukku nama modalla romba sandama irkano, adhu da important. So enna pannom, neenga modalla stop pannom indha mari endavadhu calls vandiruchu illa ungalku thevai illama tension kudukuduna முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் திங்க் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுங்க. சிம்பிள் 3 steps, ஸ்டாப், திங்க் அண்ட் வெரிஃபை. இதை மூணு பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கேஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இல்லை ஏதாவது கன்ஃபியூஷனாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணும். சும்மா 500 தானே இல்லை 1000 தானே அப்படின்னு வாய மூடிட்டு இருக்காம அந்த ஃப்ராடை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும், நீங்கள் தான் ரிப்போர்ட் பண்ணும். அதுக்கான நம்பர் தான் 112 இல்லை 1930. ஓகே, இது அகலி எஃப்எம் 90.4. நான் இதை திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்குது. இன்னொரு கேஸ் வராமல் உங்களை நீங்களே காப்பாற்றிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதனால தான் நான் இவ்வளோ வாட்டி சொல்கிறேன். 1930 அண்ட் 112. இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ.